சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கின் அபகல்வா தேவா அபகே தேவி சுவாமினி பிதாகி.

0: ஜீவமானது தியான்வாசேட சியலு கௌரவே வே வாய்கேன
1: சோரேஷே மாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்வாசிகே சிங்காசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

0: பவுலுத்துமான் விசின் கொரிந்து வருண்கள் எனலது பழமு ஹசுனின் கொட்டசகி சகோதரவருணி அப்பே பியவருண்ட குமக் வேதை ஒப்பட மதக்கர தீமட்ட மம கெமத்தெமி ஓஹு சியல்லோம வலாக்குலக மக பெண்வீம லெபூஹ ஓஹு சியல்லோம ரத்து முகுதின் இத்தர ஊஹ சியல்லோம வலாக்குலகது ரத்து முகுதிது மோசஸ் சமக சகபாகி வீமட பௌத்தீஸ்மே லெபூஹ சியல்லோம எக்கம அத்தியாத்மிக ஆஹாரே அனுபவ கலஹ எக்கம அத்தியாத்மிக பெண் பானைய கலஹ ஓன் பானைய கலே ஓன் கெட்டுவகிய தீவ பர்வத்தய கினி ஏ பர்வத்தய நாம் கிறிஸ்துன் வஹான்சேய எஹெத் ஓன்கின் வெடி தெனைக்குட்ட தெவியன் வஹான்சேட்ட பிரசன்ன வீமட நுகைக்கி வீய எபெவின் ஓஹு காந்தார ஏதி விநாஷ ஊஹ ஓன் நபுரு திசட்ட எலும் கலாக் மேன் அப்பத் நபுரு திசட்ட எலும் நுகரண பின்ச மே சியல்ல சிது ஊயே அப்பட பாடமக் வசேனி ஓன்கென் சமஹரைக்கு மெசிவிலி கீவாக் மேன் மெசிவிலி நொக்கியன்ன மெசிவிலி கீமேன் ஓஹு மாரையா விசின் விநாஷ கருணு லெபூஹ மே சியல்ல ஓன்ட சிது ஊயே பாடமக் வன பின்சய ஏவா லியனலத்தே யுகாந்தேட பெமின சிட்டின அப்பட அனுதுரு எங்கவீமாக் வசேனி தமா ஸ்தீரவ சிட்டின்னேயை சிதன்னா நுவட்டன லெச பரிசம் வன்ன தேவவாக்கியமிசேய
1: திவ்யன் வகசீட்டு ஸ்தோத்ர வேவா
0: சுப்புவச்சயனது

சாந்த குருசே அடையாளமும் அபசதுரங்கின் அபகலவா தேவா அபகேதவே சுவாமினி.